முக்லிங்கித், சாயித்ய லாய்ட் ரேகோ, சங்கீத் வினில் வேகஸ், கைலே லேசாவன சாத், இடன் டேசா வினய் லோவேஸ் அனி பிரஜோத் டேசா, கீத் ஹெலோ பியூட்டி.

0: மாத்திரைகளா நமஸ்கார யான ஹள்ளிமனை ஹைதராளி பண்றது கொய்யூர் யான்ல ரேடியோ நீனாதான் கேனந்தில் லைக் சகக்கார மல்பிள்ளை ரேடியோ நீனாதான் 90.4 FM உங்களுக்கு மாத்திரல கேன்லே குஷிப்படையிலே
1: நமஸ்கார என் ஜெகதீஷ் நான் கன்னியாடி உஜிர தர்மஸ்தல நடுவுட்டு நீலசிம்ம அல்பின் ஜங்காடி என்று பொண்டது அங்காடி பதினேழு வருஷம் பண்டது பேரது மித்தறது திருத்து போட்டு என்ன வெறிமொழி கட்டாது எத்து நாள் பண்ணித்தான் மாத்திர வலி பொண்ட வரல ஏடு நீனாதா என்ன கேனும் இல்லை நிக்கலா கேனில்லை